இது அறாலும் நிரங்கார் நிர்முகார் லம்போயாது அநிலானாது சம்போதா கமுனு சார்த பிதாவும் ஜாக்கோ பேமனு பாவத பிதாவும் தாக்கோ காருபாகன் அனுமானத்து மகாமூடு கச்பேத நஜானத்து மகாதேவு கோகத்து சதாவ சேவோ நிரங்கார் காச்சீனத் நேவ ਆਪ ਆਪਣੀ ਬੁੱਧ ਹਜੇਤੀ ਬਰਣਤ ਭਿੰਨ ਭਿੰਨ ਤੋਹੇ ਤੇਤੀ ਤੁਮਰਾ ਲਿਖਾ ਨਾ ਜਾਇ ਪਸਾਰਾਂ ਕੇ ਬਿਦ ਸਜਾ ਪ੍ਰਥਮ ਸੁਖਦਾਰਾ